0: சக்கதனமு.
1: இன் பாரத், விச் இஸ் தி மோஸ்ட் சேக்ரெட் லேண்ட், பேஷன்ஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி.
0: விரதமுலன்னிட்டி எந்து ஒன்னே காஞ்சி நயட்டி கன சத்திய சீலமே கடின தபமு.
1: அமங் ஆல் தி ஆஸ்டரிட்டிஸ் அண்ட் தபஸ், த ட்ரூத் அண்ட் கேரக்டர், தே ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராமினென்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தபஸ்.